கம்மங்கோயும் கரல ஆக்காம இருந்தேனா பாப்பாங்களே துவலால கோயம்பு ஜடுமுறும் ஓ மிருகன் மனவன் நல்ல கலக்காமனா மாமா அங்கு நாங்கள் நீங்கள் வாங்க நாம ராஜன்கா.